புரிகிதகதா புரிகிதகதி புரிகிதகதி சகலகதி சகலகதி சகலகதி சகலகதி சகலகதி சகலகதி சகலகதி சகலகதி புரிகிதகா புரிகிதகா புரிகிதகா புரிகிதகா